0: தத்தி தெரிகிறதோம் தும் தெரிகிறதோம் தஜம்
1: சனி சரி சனி சரி சனி சா
0: தத்தி தெரிகிறதோம் தும் தெரிகிறதோம் தஜம்
1: கமதனித கமதனித மாத
0: தத்தி தெரிகிறதோம் தஜம்
1: சனி சரி சனி சா
0: தும் தெரிகிறதோம் தஜம்
1: கமதனித மாத
0: தத்தி தெரிகிறதோம்
1: சனி சரி சா
0: தும் தெரிகிறதோம்
1: கமதனித
0: கம் தெரிகிறதோம்
1: மகமதம
0: தத்தி தெரிகிறதோம்
1: சனி

தையும் தத்தை தகதை, தையும் தகதை தையும் தகதை, தத்தை தகதை தத்தை தகதை, தையும் தகதகதை தையும் தகதகதை.